ஜென்டு இருவாய் யோங் வராஷ் வகிலினா இருவாய் எப்படிக்கி புரோக்கன் ஏஞ்சல் இந்த பாய்ஸ் ஆஃப் குரானிக ப்ரோக்ராம் கிருவாய் பறை ஒரு இருவாய்டிக்கு நான் ருவாய் பாவ் நாம் யோங் பர்த்தா ஹே ரக்வி ஒரு வஞ்ச் பீன ஆகாஷ் மணி ஜுவாய் சிம்மைனிக போர் இக்குப்ளே இப்பறலோ அப்படியே டோ யோங் ஈவட அப்பிக ப்ரோக்ராம் யோங் ஈடு நிக ஸ்டெம் இப்போ அது பியோங் காங் நோய் ஈனிக ப்ரோக்ராம் யோங் ஈ naka akash mani jwai kama pengen moi piwa icham yang i waka station yang i akash mani jwai min step by step by por san san preliminary kana do ite por ka meet ko jai jai ko suk ko kemane pi ti asuk jehin